மின்சார கண்ணா, எல்லாருக்கும் உன்னையும் பிடிச்சிருக்கு தெரியுமா? உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகலை.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം. നമ്മ വീട്ടില് അമ്മ ഓഫീസ്ക്ക് കിളമ്പുമ്പോത് പാട്ടി കോവിലുക്കു പോകുമ്പോത് സ്കൂളുക്ക് പോകുന്ന കുഴന്തകൾ എന്നാ சொல்லும் போயிட்டு வரேன் இல்ல பை பை அப்படின்னு தான் சொல்லுவா. நம்ம யாருமே ஐ எம் லீவிங்னு சொல்லல, போயிட்டு வரேன் தான் சொல்லுவோம் கண்டிப்பா. நம்ம யாரும் ஐ எம் லீவிங்னு சொல்ல மாட்டோம், பை பை சொல்லுவாங்க. ஆனா போயிட்டு வரேன் தான் கொஞ்சம் அதிகமா சொல்லும். அது எவ்வளவு அழகான வார்த்தை தெரியுமா? அதுல ஒரு குட் பை இல்ல, அதுல ஒரு ப்ராமிஸ் இருக்கு, நான் திரும்ப வருவேங்கிற நம்பிக்கை இருக்கு. தமிழ்ல குட் பைங்கிற வார்த்தை ரொம்ப குறைவா தான் யூஸ் பண்ணும். ஏன்னா நம்ம தமிழ் கல்ச்சர் பிரிவுக்கு விட சந்திப்புக்கு தான் முக்கியம் கொடுக்குது. அதனால ஏர்போர்ட்ல கூட நம்ம அம்மா போயிட்டு வாடா அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அது ஒரு பிளெஸிங்ஸ் மாதிரி. சில வார்த்தைகள் ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஆனா அது சுமந்து வர்ற அந்த இமோஷன் ரொம்ப பெருசு. போயிட்டு வர நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற அழகான லெசன் என்னன்னா, எவ்ரி குட் பை கேரிஸ் த ஹோப் ஆஃப் மீட்டிங் அகெயின். அதனால தான் நம்ம தமிழ்ல குட் பை கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, போயிட்டு வரேன் அப்படின்னு. சோ நீங்க போயிட்டு வர அந்த நம்பிக்கையில இப்ப அடுத்த பாட்டு பிளே பண்ண போறேன். இது அகல்யா எஃப்எம், இது நம்ம நேரம், அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. போயிட்டு வரேன்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. നമ്മ എല്ലാരും இந்த வார்த்தையை கண்டிப்பா கேட்டிருப்போம். வீடு போய் சேர்ந்ததும் சொல்லு, ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணிட்டு கிளம்பும்போது, இல்ல காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறப்போ, இல்ல லேட் நைட் டிராவல் பண்ணும்போதெல்லாம் நம்ம அம்மா அக்கா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இதை தான் சொல்லுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதற்கு பதிலா ஓகே பாய் அப்படின்னு சொல்லாமே. ஆனா நாம அப்படி சொல்றது இல்ல. தமிழ்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எல்லாமே. ரீச் ஹோம் அண்ட் டெக்ஸ்ட் மீன்னு வேணும்னா டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஆனா அது இந்த வார்த்தையோட அழக கொடுக்காது. அதுல இருக்கிறது கன்சர்ன், நீ சேஃபா போய் சேரணுங்கிற பாசம். நம்ம வீடுகள்ல அன்பை பெருசா எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள்ல தான் அது வெளிப்படும். சில நேரங்கள்ல சாப்பிட்டியா அப்படிங்கறது ஒரு லவ் லாங்குவேஜ்னா, வீடு போய் சேர்ந்ததும் சொல்லுங்கிறது ஒரு கேர் லாங்குவேஜ். இந்த வார்த்தை நம்மளுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கறது, நோ மேட்டர் ஹவு ஓல்டு வி க்ரோ, வி வில் ஆல்வேஸ் பி சம்வன்ஸ் சைல்டு. ஸோ அதனால தான் இன்னைக்கும் நம்ம அம்மா கால் பண்ணி போய் சேர்ந்துட்டியா அப்படின்னு கேட்கறாங்க, இல்லை அப்பா கால் பண்ணிட்டு நீ பத்திரமா வீடு சேர்ந்துட்டல அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ அது ஒரு குவெஸ்டின் இல்லை, அது ஒரு அன்பு. ஸோ இந்த அன்போட அடுத்த பாட்டு கேட்டுட்டு திரும்பி வாங்க. இது அஹல்யா எஃப்எம், திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. நம்ம லைஃப்ல சில வார்த்தைகள் ரொம்ப சிம்பிளா இருக்கும். ரெண்டு வார்த்தை தான், ஆனா அது கொடுக்கற ஆறுதல் ரொம்ப பெருசு. அப்படி ஒரு வார்த்தை தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது நம்மளுக்கு அட்வைஸ் தேவையா? எல்லா நேரத்திலயும் இல்ல, சில சமயம் யாராவது பக்கத்துல உட்காந்து நான் இருக்கேன்னு சொன்னாலே போதும். எக்ஸாம் ஃபெயில் ஆகும்போது, வேலை கிடைக்காம கஷ்டப்படும் போது, ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகும்போது, இல்லை நமக்கு என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கே புரியாமல் இருக்கும்போது கூட இந்த ரெண்டு வார்த்தை தான் நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, தமிழில் ஐ எம் ஹியர்னு சொன்ன மாதிரி இல்லை, நான் இருக்கேன், அது ஐ எம் வித் யூங்கிற அர்த்தத்தையும் சேர்ந்து சுமந்து வருது. நம்ம வீட்டில் பாட்டி, அம்மா, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த வார்த்தை நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க. சில நேரங்களில் அவங்க எதுவுமே சால்வ் பண்ண முடியாது, அவங்களால எதுவும் பண்ண முடியாது, ஆனால் அவங்களுக்கு நம்ம கூட இருக்க முடியும். அதுதான் முக்கியம். லைஃப்பில் எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் சொல்யூஷன்ஸ் கிடைக்காம இருக்கலாம், ஆனால் எல்லா கஷ்டத்துலேயும் நம்ம தனியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் த பெஸ்ட் திங்ஸ் யூ கேன் சே டு சம்வன் இஸ் நாட் ஐ கேன் ஃபிக்ஸ் இட், பட் நான் இருக்கேன். அதனால மக்களே, உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் கஷ்டத்தில் இருந்தால் அட்வைஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு வார்த்தையை சொல்லி பாருங்க, அதுக்கப்புறம் வேணும்னா அட்வைஸ் பண்ணுங்க. சரி, இப்போ நான் இருக்கேன் உங்க கூட. இப்போ அடுத்த பாட்டுக்கான டைம். இது அஹல்யா எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം. நம்ம அடிக்கடி கேட்குற ஒரு வார்த்தை தான் மனசில் வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறது இல்லை. சின்ன வயசில் நம்ம இதை அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம், ஆனால் வளர வளர தான் புரியும் இந்த வார்த்தை ஒரு லைஃப் லெசன்னு. ஆஃபீஸில் யாராவது நம்மளை ஹர்ட் பண்ணியிருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது தப்பாக பேசியிருக்கலாம், இல்லை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது நடக்காமல் போயிருக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், அதை மனசில் சுமந்துக்கிட்டே இருப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம ஃபோனில் அன்னெசரி ஃபோட்டோஸ் ஃபைல்ஸ் எல்லாம் டிலீட் பண்ணிடுவோம், ஸ்டோரேஜ் ஃபுல்லான உடனே கிளீன் பண்ணிடுவோம், ஆனால் மனசுக்கு மட்டும் அந்த ஆப்ஷன் கொடுக்கறதே இல்லை. 2018 நடந்தது இன்னும் ஞாபகம் வச்சிருப்போம். யாரோ சொன்ன ஒரு வார்த்தைக்காக பல நாள் வருத்தப்பட்டு இருப்போம். அதனால தான் நம்ம அம்மா அப்பா அடிக்கடியெல்லாம் சொல்லுவாங்கல்ல, மனசில் வச்சுக்காத அப்படின்னு. எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க, அதை அப்படியே மறந்துடுன்னு சொல்கிறாங்க. ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லலை, அதை ரொம்ப நாள் சுமந்துக்கிட்டு இருக்காதேன்னு சொல்கிறாங்க. லைஃப் ரொம்ப ஷார்ட், எல்லா விஷயத்தையும் மனசில் சுமந்துக்கிட்டு போனால் சந்தோஷத்துக்கு இடம் எங்கே இருக்கும்? ஸோ நாட் எவ்ரி திங் டிசர்வ்ஸ் அ பர்மனன்ட் பிளேஸ் இன் யோர் ஹார்ட். சில விஷயங்கள் கடந்து போகவும் கற்றுக்கணும். ஓகே, அதுதான் பீஸ். ஸோ இப்போ அடுத்த பாட்டுக்கான டைம். இது அஹல்யா எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. லைஃப்ல ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? எல்லா இடத்துலயும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது இல்ல, சில நேரங்கள்ல விட்டு கொடுக்கறது. விட்டு கொடுங்கிற வார்த்தையே நம்ம எல்டர்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. சின்ன வயசுல நம்மளுக்கு அது பிடிக்காது, நான் தான் கரெக்ட், ஏன் நான் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு தோணும். ஆனா வளர வளரதான் புரியும், எல்லா ஆர்குமெண்ட்ஸும் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்ல. எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் நாம தான் கரெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. சில நேரங்கள்ல நம்ம ஈகோவை விட்டு கொடுக்கணும், சில நேரங்கள்ல கோபத்தை விட்டு கொடுக்கணும், சில நேரங்கள்ல நம்மளுக்கு தேவையில்லாத சந்தேகங்களை விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கறது வீக்னஸ் இல்ல, அது மெச்சூரிட்டி. பீஸ் ஆஃப் மைண்டுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுக்கறது ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த்துங்க. நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா? டு யூ வாண்ட் டு வின் த ஆர்குமெண்ட் ஆர் ப்ரொடெக்ட் த ரிலேஷன்ஷிப்? அதோட ஆன்சர் தான் பல சமயங்கள்ல விட்டு கொடுன்னு சொல்றது. ஸோ இப்போ உங்களுக்காக ஒரு சாங் நான் விட்டு கொடுக்குறேன். இது அஹல்யா எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜே ஹீரா வித் யூ. ஸ்டே.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. എവ്വളോ വാട്ടി இந்த வார்த்தை கேட்டிருப்போம். அவசரப்படாதே அவசரப்படாதே. நம்ம ஜெனரேஷனோட பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு தெரியுமா? எல்லாத்துக்கும் ஒரு டெட்லைன் வச்சிருக்கோம். 25 குள்ள ஜாப், 27 குள்ள மேரேஜ், 30 குள்ள ஹவுஸ், அதுக்கப்புறம் இன்னும் ஏதாவது. ஒரு ரேஸ்ல ஓடிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சோசியல் மீடியா ஓபன் பண்ணா யாராவது ஃபோரின் ட்ரிப் போயிருப்பாங்க, யாராவது ப்ரொமோஷன் வாங்கியிருப்பாங்க, யாராவது செட்டில் ஆயிருப்பாங்க. உடனே நம்மளுக்கு ஒரு தாட் வரும், ஐயோ நான் என்ன லேட்டா. அதற்கு நம்ம தமிழ்ல ஒரு அழகான அட்வைஸ் கொடுக்குது, அதுதான் அவசரப்படாத. பூவுக்கு பூக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கு, மழை பெய்யறதுக்கு ஒரு நேரம் இருக்கு, விடியல் வர்றதுக்கும் ஒரு நேரம் இருக்கு. அதே மாதிரி நம்ம லைஃப்லயும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு டைமிங் இருக்கு. நீங்க இப்போ எங்க இருக்கீங்களோ அதுவும் ஒரு அழகான பகுதி தான் உங்களோட ஜேர்னில. சோ கொஞ்சம் மெதுவா நடங்க, கொஞ்சம் உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணுங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. லைஃப ஒரு 100 மீட்டர் ரேஸா பார்க்காம ஒரு பியூட்டிஃபுல் மாரத்தன் மாதிரி பார்த்துக்கோங்க. You're not too late. You're simply growing at your own pace. Okay. அதனால இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்ல விரும்புற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, அவசரப்படாத. ஓகே, இப்போ அவசரப்பட வேண்டாம், அடுத்த பாட்டுக்கான டைம். இது அஹல்யா FM and this is RJ Hira with you. Stay tuned.

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം.
1: அச்சோ, இன்னைக்கு என்னோட டைம் முடிஞ்சு போச்சே. இன்னைக்கு நாம பேசினது வெறும் ஆறு தமிழ் வார்த்தைகள் பத்தி இல்ல, ஆறு அழகான உணர்வுகளை பத்தி. போயிட்டு வர, வீடு போய் சேர்ந்ததும் சொல்லு, நான் இருக்கேன், மனசுல வச்சுக்காத, விட்டுக்கொடு, அவசரப்படாத, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நம்ம தினம் பேசுற வார்த்தைகள் தான். ஆனா ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கவிதை மாதிரி. தமிழ்ல குட்பை கூட அப்புறம் சந்திப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கு. கேர் கூட ஒரு சென்டென்ஸா இருக்கு. ஆறுதல் கூட ரெண்டு வார்த்தையா சொல்லப்படுது. அதனால தான் சொல்ற, தமிழ் வெறும் ஒரு மொழி இல்லை, அது அன்பு, ஆறுதல், பாசம், நம்பிக்கை, எல்லாத்தையும் சேர்ந்து வர ஒரு அழகான உணர்வு. இந்த வார்த்தைகள் போல நம்ம வாழ்க்கையும் கொஞ்சம் அன்பா, கொஞ்சம் மெதுவா, கொஞ்சம் நிறைவா இருக்கட்டும். மீண்டும் ஒரு புதிய தமிழ் பொக்கிஷத்தோடு உங்களை சந்திப்போம். அன்டில் தென், திஸ் இஸ் ஆர் ஜி ஹீரா சைனிங் ஆஃப். போயிட்டு வர, பபாய்.
2: என்ன சொல்லி என்னை சொல்ல, காதல் என்னை கையாள்த்தன, என்ன சொல்லி